கபிக்கு நிக்கலு தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்க தின்ன தின்ன தக்க தின்ன தின்ன தாங்கிட தக்க தரிக்கிட தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும் தாங்கிட தக்க தரிக்கிட தக்க தேவி தாங்கிட தக்க தரிக்கிட தக்க தேவி தாங்கிட தக்க தரிக்கிட தக்க தேவி தத்த தத்தா தின் தன்னக்க தின்ன தின் தன்னக்க தின்ன தின் தன்னக்க தின்ன தின்.

தாங்கி ஜலதம் புதிரபாசி விலிக்கு ரெண்டு கிந்த தாரலாரா நா குமாரினு ஜோபா கானவாணி கங்கபவானி சுந்தகு.